நீரில் மின்னடி லானபுரம் யபாண்டிகோ. லானபுரம் மின்னடி நீரில் யபாண்டிகோ. மின்னடி பிணகரை வாங்கி காவுபுட் பழம்பா கலனஞ்சோண்டி பழப்பா நூறுபா நின்னுடோ மேமி காவுபுட் எங்க பங்குனி ஏழனு ஜரம் நூறாவாண்டி மலம்புகா எங்க ஏகூர் குஜி பாஜா பீன் மேமி மின்னோட காவுபட்டு எங்க மண் ஒண்டலன் லயமிரி மேமி மின்னடி புழுக குங்குறிச்சிலிங் இங்கினடிஜா மடி குறைஞ்சால் மண் ஒண்டோ மேமி இங்கினடி இங்குண்டும் மனன் ஞாகோ நின்றுக்காண்டி ஏப்பாண்டி காடு நின்றுக்கா எங்க பழம் மேமி ஜேலன் பிரப புழுக மேமி மின்னடி காவுபட் நின்றும் மனன் ஞாகோ எனக்கு மண் கிளினிக் கடை ஜனங்கரோல நேச்சு மண்ட இவங்க நீனடி நீரில்லான்னு புறோம் நீனடி கலனஞ்சி புஜு குஜுமன் கஜலஞ்சாங்க உடம்பு பலம்மன் வண்டோ நீடு புழுக என் போல் சுழலஞ்சி பூஸ்ட ஷர்ட் பின்னரங்கனுள்ள ஏப்பாண்டி பாய்ப்பிழவுள் கலனஞ்சோண்டி புழுக மட நரஜ மட நீனடி பல நீரில் வண்டோ அங்கனே கவுப்பட்டு நீரில் ஜலான்னு எங்க குப்பு குப்ப யாபாண்டு மீனடியில புழுக புழுக யாபா பாய்ப்பிழவுள் ஞானும் பல் மடலை